0: ஃபேவரட் ரேடியோ ஸ்டேஷன்.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்
0: தளபதி விஜயுடைய கரியர்ல அவசான சித்திரம். ஆராதகர் காத்திருக்கிற ஜனநாயகன். ஒப்பம் பூஜா ஹெக்டேயும் மமிதா பைஜுவும்.
2: அண்ணா
3: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
2: ஓகேடா போடே.
0: ஜனநாயகன் விஜயகரமாய் பிரதர்சனம் தொடர்ந்து.

0: brought to you by
1: அத்திரமணக்குத கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ர அண்ட் பழ்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின் விவிதப் பாகங்களிலே கெத்துந்து கால் 5500-4998
0: in association with
2: Badiha Car Accessories Altumama your complete destination for premium car care call 6007124 நீங்களுடைய வண்டிக்கு வேண்டதெல்லாம் ஒரு ஒற்றுக் கொடுக்கீரில்
0: Chennai beats
3: Tamil head of the hour
4: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை

ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மக்களே, உலகம் முழுதும் ரேடியோ சுனோ கேட்டிருக்க அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஒரு பெரிய மாலை வணக்கம். நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். யூ லிசனிங் டு ஃபில்டர் காஃபி, ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபி, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. அடுத்த 3 மணி நேரம் நம்ம ஷோல வந்து உங்க கம்பெனிக்கு நான் ரெடியா இருக்க போறேன். உங்க ஃபில்டர் காஃபிக்கு ஒரு சைடிஷா பல விஷயங்களை பாட்டும் ஃபேக்டுமா டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு ஷோ வந்து ஒரு சாதாரண ஷோவா இல்லாம ஒரு முக்கியமான ஹீரோ பத்தின ஒரு ஷோவா இருக்க போகுது. ஒரு ஹீரோ மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவோட ஒரு மாஸ் ஹீரோ, வர்சடைல் ஆக்டர், நேஷனல் அவார்ட் வின்னர் அண்ட் துரை சிங்கம். நம்ம சூர்யா சார் பத்தி நிறைய விஷயங்களை பேச போறோம். பாட்டும் ஃபேக்டுமா அவரை பத்தி பல சுவாரஸ்யமான அம்சங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. ஒரு ஹீரோவா மட்டும் இல்லாம ஹார்ட் ஒர்க்னா என்ன, டிசிப்ளின்னா என்ன, சக்சஸுக்கு பின்னாடி எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை வெளில காமிச்சிக்காம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்படியா மேல போயிட்டு இருக்க நம்மளோட அண்ணன் சூர்யா அவர்களை பத்தி பல விஷயங்களை பேச போறோம். அவரோட படங்களை பத்தி பேசணும்னா ஒரு ஷோ பத்தாது. ஏன்னா நந்தா, காக்க காக்க, கஜினி, வாரணமாயிரம், சிங்கம், சுரரி போட்டு, ஜெய்பீம்னு பல விஷயங்கள் அடுத்தடுத்து இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் ஆஃப் த ஜேர்னியா அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து சூர்யா சார் பத்தி நிறைய சுவாரஸ்யமான அம்சங்கள், அவரோட சினிமா ஜேர்னி, சூப்பர் ஹிட் சாங்ஸ் அண்ட் பிகைண்ட் தி சிங் ஸ்டோரிஸ் சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன் கலந்து நிறைய எமோஷனலான பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். இன்னைக்கு ஷோ வந்து ஃபுல்லா ஒரு சம்மர் செலிப்ரேஷனா இருக்க போகுது. ஸோ சூர்யா ஃபேன்ஸ், இந்த ஷோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சூர்யா சாரை பற்றி, அவரோட சினிமா ஜேர்னியை பற்றி நிறைய விஷயங்களை பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவோட ஓப்பனிங் சாங்காக அயன் மூவிலேருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் ஒரு பாட்டை கேட்க போகிறோம். பாட்டை கேட்டு குட்டியாக ஒரு பிரேக் எடுத்துட்டு மீண்டும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஃபில்டர் காஃபி, நான் உங்கள் ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ.

0: Welcome back to the show, my dear மக்களே. You're listening Radio Suno. ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபில நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். அட என்ன ஒரு வைப் இல்ல, இதான் சூர்யா சார் சாங்ஸுக்கு இருக்க ஒரு மேஜிக். இன்னைக்கு வந்து சூர்யா சாரை பத்தி பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். முக்கியமா அவரோட சினிமா ஜேர்னி, அது வந்து பாக்குறதுக்கு ஒரு ஸ்டாரோட சக்சஸ் மட்டும் கிடையாது, ஒரு மனுஷனோட நெவர் கிவ் அப் ஸ்டோரி. 1997 நேருக்கு நேர் அப்படின்னு ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல ஒரு ஷையான யங் பாய் சினிமாவுக்கு ஹீரோவா அறிமுகம் ஆறாரு. அந்த படத்தை பார்த்தோன்ன எல்லா ஆடியன்ஸும், நான் சார் இவரெல்லாம் ஒரு ஹீரோவா, ஆக்டிங்கே வரமாட்டேந்து, எக்ஸ்பிரஷனும் வரமாட்டேந்து, ஹீரோ மெட்டீரியலே கிடையாது, சிவகுமார் சார் பையனா இருந்தா உடனே ஹீரோவா தான் நடிப்பாரான்ற மாதிரி பல விமர்சனங்களை சூர்யா சார் மேல வச்சாங்க. ஒரு படம் ரெண்டு படம் இல்ல, தொடர்ந்து பல தோல்விகள், இதெல்லாம் பார்த்துட்டு குவைட் பண்ணாம தொடர்ந்து முயற்சி பண்ணி சினிமால நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு. அப்பதான் சூர்யா சார் வாழ்க்கையில டைரக்டர் பாலா சார் என்ட்ரி கொடுத்தாரு. இயக்குனர் பாலா டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் நந்தா. இது வந்து வெறும் திரைப்படம் இல்ல, சூர்யா சார் வாழ்க்கையில ஒரு கம்பேக் ஸ்டோரியா, சூர்யா சார் கிட்ட இருந்த நடிப்பை வெளியே கொண்டு வந்த படம் தான் கண்டிப்பா அது நந்தா தான்.
1: சின்ன வயசுல தகப்பனையே அடிச்சு கொன்ன அந்த கோபம், அதுக்கப்புறம் மாறுவேன் மாறுவான்னு பார்த்தாக்க கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. அப்படின்னு வேற வழி இல்ல, இவன் இருந்தான்னா இன்னுமே ஏதாவது பண்ணிக்கிட்டேதான் இருப்பான். அம்மா கேரக்டரோட முடிவு அது, நான் எடுத்த முடிவு இல்ல, அந்த அம்மா எடுத்த முடிவு.
0: அதுக்கப்புறம் காக்கா காக்கா, கஜினி, வாரணம் ஆயிரம்னு பல ஹிட்டான படங்கள். ஒரு ஆக்டரா எவ்வளவு ரேஞ்ச் காட்ட முடியுமோ ஒவ்வொரு படத்துலயுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் 1, 2, 3, அயன் ஆதவன்னு பல ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்து காலிவுட்ல தனக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குனாரு சூர்யா சார். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் தான் சூரரை போற்று. இது வந்து வெறும் சினிமாவா இல்லாம சுதா கொங்காராமம் டைரக்ஷன்ல ஒரு கனவு நிறைவாகிற படம். ஊர்குருவியும் பருந்தாகும்னு சூர்யா சார் ப்ரூவ் பண்ணாரு. அந்த நடிப்பு கிடைச்ச மிகப்பெரிய விருது இந்தியாவோட ஹையஸ்ட் ஆக்டிங் ஹானரான நேஷனல் அவார்டு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் டிசிப்ளின் இருந்தா, ஹார்ட் ஒர்க் இருந்தா, கண்டிப்பா வந்து சக்சஸ் நம்ம வீட்டு கதவை தட்டும். அது கப்பச்சுப்பட்டு பிடிச்சி வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கணும். அதுக்கு சினிமால சூர்யா சாரோட ஜேர்னி வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து மோட்டிவேஷனா பேசிட்டே போலாம், பட் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. சூர்யா சார் பிளேலிஸ்ட்ல இருந்து ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு ஒரு குட்டியா பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

0: ஃபில்டர் காஃபி. வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ரேடியோ சுனோ. ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபில நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோவோட கதாநாயகன் ஹீரோ ஆக்டர் சூர்யா. அவரை பத்தி பாட்டும் ஃபேக்டுமா உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்க பல விஷயங்களை வந்து தேடி அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இல்லையா. அதுலயும் அந்த இன்ஸ்பைரிங் ஜேர்னி, அவரோட சினிமா ஜேர்னியே நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும். முக்கியமா நிறைய காலிவுட் ஃபேன்ஸுக்கு வந்து ஆக்டர் சூர்யாவோட ரியல் நேமே தெரியாது. ஆக்டர் சூர்யாவோட ரியல் நேம் வந்து சரவணன். அந்த சரவணன் எப்படி ஆக்டர் சூர்யாவா மாறி இன்னைக்கு வந்து சினிமா துறையில தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காருன்ற இன்ஸ்பைரிங் ஜேர்னியை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுலயும் முக்கியமா நிறைய கதாபாத்திரங்கள், எத்தனையோ கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு, எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டரை வந்து ஹீரோவா ரசிக்க முடியும், ஆனா ஒரு கேரக்டரா ஒரு கதாபாத்திரமா ரசிக்க வச்சாதான் அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பெர்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூர்யாவோட வாழ்க்கையில வந்து அவரோட திரைப்படங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரங்களை வந்து உங்களுக்காக வந்து எடுத்து வந்திருக்கேன்.
1: என் பேர் அன்புச்செல்வன், அன்புச்செல்வன் ஐபிஎஸ்
0: ஏசிபி அன்புச்செல்வன். பேரை கேட்ட உடனே காக்கா கக்க படம் தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு கூல் காம் ஃபியர்லெஸ் போலீஸ் ஆபீசர்னா அந்த சூர்யா தான். அதுக்கப்புறம் சஞ்சய் ராமசாமி, இந்த பேரை கேட்ட உடனே கஜினி படம் ஞாபகம் நினைக்கிறேன். எஸ் அந்த மியூசிக் அண்ட் 15 minutes மெமரி லாஸா இருந்தாலும் ரிவென்ஜ் ஸ்டோரி, அந்த டைரி போட்டோஸ்னு இப்ப கூட அவர் ஐகானிக்கா சூர்யா சாரோட அந்த கதாபாத்திரம் கேரக்டரை யாராலையுமே ரிப்ளேஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு நடிச்சிருப்பாரு. அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி வாரணம் 1000. இந்த படத்தை பார்த்துட்டு தான் நிறைய ஆடியன்ஸ் வந்து தன்னோட தந்தையோட முழுமையான அன்பை புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுவும் ரெண்டு வெவ்வேறு கதாபாத்திரங்கள்ங்க, கிருஷ்ணன் அண்ட் சூர்யாவா. ரெண்டு வெவ்வேறு எமோஷன்ஸை ஒரே ஆக்டரா அவசிட் பாசிபிள்னு கேட்டீங்கன்னா முடியும். சூர்யா மாதிரி ஒரு ஆக்டரும் ஜிவிஎம் மாதிரி ஒரு டைரக்டரும் இருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி படங்கள் சாத்தியம்னு ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அடுத்து நம்ம துரை சிங்கம். சூர்யா சார போலீஸ் கெட்டப்ல மாசா கிளாஸா காட்டின ஒரு படம் தான் சிங்கம். ஒரு படம் கிடையாது, சிங்கம் 1, 2, 3 போயிட்டே இருக்கு. ஹரி சார் டைரக்ஷன்னாலே ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி சூர்யா சாரோட ஹார்ட் ஒர்க்கும் அந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கதாபாத்திரம் நெடுமாறன் ராஜாங்கம் ஃப்ரம் சூரரை போற்று. இந்த ஒரு கேரக்டர் தான் சூர்யா சாருக்கு நேஷனல் அவார்டு, தேசிய விருது வாங்கி தந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் மூலமா தான் ஊர்குருவியும் ஒரு நாள் பருந்தாகும்னு எல்லா யங்ஸ்டர்ஸையும் நம்ப வச்சாரு. அதே மாதிரி சந்துரு அண்ட் ஜெய்பீம் படத்துல வந்து பாத்திருப்பீங்க, ஒரு லாயரா வந்து ஜஸ்டிஸ்னா என்னன்னு சினிமா மூலமா காமிச்சாரு. இந்த மாதிரி சூர்யா சாரோட படங்களை பத்தி பேசிக்கிட்டே போலாம். அதான் சூர்யாவோட ஸ்பெஷாலிட்டிங்க, கேரக்டர் கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா கொடுப்பாரு. மாசா கிளாஸா எமோஷன்ஸ் காமெடி ஆக்ஷன் எல்லாம் கலந்த ஒரு கதாபாத்திரமா கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி சூர்யா சாரை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி சூர்யா சாரோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

வெல்கம் பேக், வெல்கம் பேக் மை டியர் மக்களே. யூ ஆர் லிசனிங் ரேடியோ சுனோ, இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. அட, என்ன ஒரு பியூட்டிஃபுல் மெலடி பாட்டு இல்ல? அது அந்த பாட்டை கேட்கும் போதே சூர்யா சாரும் ஜோதிகா மேமும் கண்டிப்பா ஞாபகம் வருவாங்க, வந்தே ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஹிட்டான பேர் நிறைய இருக்கலாம், நிறைய ஜோடிகளை பார்த்துருப்போம். ஆனால் இந்த சினிமாவில் இருக்க கெமிஸ்ட்ரியை தாண்டி ரியல் லைஃப்லையும் ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ண கப்பல்னா கண்டிப்பாக அது சூர்யா அண்ட் ஜோதிகா தான். பூவெல்லாம் கேட்டுப்பார், காக்க காக்க, பேரழகன், சில்லுனூறு காதல்னு இப்படி படம் படமாக வந்து அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஆனால் என்ன தெரியுமா, சினிமாவில் வந்து கேமரா ஆஃப் ஆன பிறகும் அந்த அன்பு வந்து கண்டினியூ ஆச்சு. ஃப்ரெண்ட்ஷிப், அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட்னு இதெல்லாம் தாங்க அவங்க லவ் ஸ்டோரியோட மிகப்பெரிய ஃபவுண்டேஷனே. அதுக்கப்புறம் இந்த லவ் ஸ்டோரி வந்து கல்யாணத்தில் முடியுது. மேரேஜுக்கு அப்புறம் கூட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம தன்னோட வாழ்க்கையில் வந்து சப்போர்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதுவே நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ரீசெண்டாக சூர்யா சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஃபேமிலி இஸ் மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னு. அது வந்து வெறும் டயலாக் மட்டும் கிடையாது, அதான் சூர்யா சாரோட வாழ்க்கையே. ஏன்னா நம்ம லைஃப்லையும் இப்படிதான் இல்லை, நம்ம எல்லாருமே இந்த சக்ஸஸ்னா சேலரி, புது கார் வாங்குறது, புதுசாக ஒரு வீடு கட்டுறதுன்னு பல விஷயங்கள், பல கனவுகள் வச்சிருப்போம். ஆனால் நம்ம வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ற ஒரு பாட்டில் இருந்தாலே போதும், அதான் வந்து வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். அதனால தான் சூர்யா ஜோதிகா பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் கப்பல் கோல்ஸ்ல வந்து டாப்ல இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ப்ரோ நானே கல்யாணம் ஆகலன்ற கடுப்பாக இருக்கேன், ஏன் ப்ரோ வெறுப்பு ஏத்துறீங்கன்ற மாதிரி யாரும் கடுப்பாகாதீங்க. நீங்களும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், லவ் பண்ணுற வரைக்கும் லைஃப் ஜாலியாக இருக்கும். கல்யாணத்தில் தான் ரியல் ட்விஸ்ட் இருக்கு. அந்த எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் டாப்பு. ஓகே, இந்த மாதிரி நம்ம எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ண சூர்யா ஜோதிகா இந்த பேரை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. லவ் பண்ணுறவங்களுக்கும், லவ் பண்ணிட்டு சொல்ல பயப்படுறவங்களுக்கும், கல்யாணம் ஆனவங்களுக்கும் இந்த பாட்டு வந்து சமர்ப்பணம். ஒன்றா இரண்டா ஆசைகள் ஃப்ரம் காக்கா காக்கா. இந்த பாட்டை கேட்டு ஒரு குட்டியா பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு குட்டு கூட.

வெல்கம் பேக் த ஷோ. இது காலிவுட் ஃபில்டர் காஃபி ஆன்லி ஒன் ரேடியோ சுனோ. மைக்ல நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஷோவோட கதாநாயகன் ஆக்டர் சூர்யா சார் பத்தி பேசிட்டு இருக்கோம். வாவ், என்ன ஒரு கிளாசிக்கல் சாங்ல. அதான் சூர்யா சாங்ஸ்க்கு இருக்க தனி எவர்கிரீன் ஃபீலா இருக்கும். ஒரு ஆக்டர் வந்து சினிமாவில் சக்சஸ் ஆகணும்னா டேலண்ட் முக்கியம். அந்த திறமறதா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அந்த டேலண்ட்டை தாண்டி அந்த டேலண்ட்டை வந்து கரெக்டா கண்டுபிடிக்க தெரிஞ்ச டைரக்டர் வந்து வாழ்க்கையில அமையிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சூர்யா சார் சினிமா ஜர்னில சூர்யா சாரை செதுக்கின டைரக்டர்ஸ் பத்தி பேசலாமா? அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்குது டைரக்டர் பாலா தான். ஏன்னா நந்தா திரைப்படம் வந்து சூர்யா சார் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். 1997 இருந்து 2000 வரைக்கும் சூர்யா சாரோட எந்த படங்களுமே பெருசா ஓடல. அதுக்கப்புறம் நந்தா திரைப்படம் தான் சூர்யா சார் கிட்ட இருந்த நடிகன் அப்படின்ற ஒரு திறமையை வெளியே கொண்டு வந்த ஒரு படம் அமைஞ்சது. டைரக்டர் பாலா பத்தி சொல்லணும்னா, பொதுவா அவரோட படங்கள் வந்து இந்த கமர்ஷியல் படங்களா இல்லாம சமூகத்துல வந்து கவனிக்கப்படாத மனிதர்களோட கதையை வந்து படமா எடுத்து திரையில காமிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு டைரக்டர் தான். அவர்கிட்ட வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹீரோவா வந்து பாத்தீங்கன்னா பல ஹார்ட் ஒர்க் போட்டுதான் இந்த மாதிரி வெற்றி படங்களை வந்து கொடுத்தாரு. நந்தா மட்டும் இல்லாம பிதாமகன் படம் பாத்தீங்கன்னா சூர்யா சார் வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான ஒரு படம் அமைஞ்சது. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா சியான் விக்ரமுக்கு சியான் அப்படின்ற பேரை வாங்கி கொடுத்தவரும் டைரக்டர் பாலா தான். அதே மாதிரி சூர்யா சாருக்கு வந்து ஒரு நடிகன்ன்ற ஒரு திறமை ஒரு அடையாளத்தை வந்து கொடுத்ததும் டைரக்டர் பாலா தான். அந்த லிஸ்ட்ல அடுத்திருக்க டைரக்டர் ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனன். சொல்லும் போது நிறைய லவ் ஸ்டோரிஸ் வந்து நம்ம மைண்டுக்கு வரும். அந்த லவ் ஸ்டோரிஸ்ல வந்து காக்க காக்கவும் ஒரு கல்ட் சினிமா தான். ஏசிபி அன்பு செல்வனா ஸ்டைலிஷ் போலீஸ் ஆஃபீஸரா இன்னும் நம்ம மைண்ட்ல வந்து சீன்லாம் இருக்கும். அதோட சூர்யா ஜோதிகா கெமிஸ்ட்ரியும் இருக்கு. சூர்யா சார் வாழ்க்கையும் மாத்தின ஒரு திரைப்படமா அந்த படம் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்ல அடுத்த டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். கஜினி மூவி பார்த்துருப்பீங்க. மெமரி லாஸ் கான்செப்ட்ல வந்து மார்ஸ் கமர்ஷியல் படமா எடுத்திருப்பாங்க. இன்ன வரைக்கும் அந்த கஜினி கேரக்டர் வந்து வேற எந்த ஹீரோவாலையும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு படத்தை எடுத்திருப்பாங்க. அண்ட் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அது மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லாவே ட்ரெண்ட் செட் பண்ண ஒரு படமா இருக்கு. இந்த மாதிரி திரைப்படங்கள் கஜினி மாதிரி மூவிஸ்லாம் வந்து மறுபடியும் சினிமாவில் வருமானு கேட்டீங்கன்னா அது பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அந்த லிஸ்ட்ல அடுத்திருக்கவர் இயக்குனர் ஹரி அவர்கள். ஹரி சரோட சிங்கம் 1, 2, 3 பார்த்திருப்பீங்க. என்னதான் அந்த மாதிரி படங்கள்ல வந்து ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஓவர் ஸ்பீடா இருந்தாலும் போலீஸ்னா இப்படிதான் இருக்கணும்னு விசிலடிக்க வச்ச ஒரு மாஸ் சினிமா. தமிழ் சினிமால நிறைய போலீஸ் கேரக்டர் வந்திருந்தாலும் இந்த துரை சிங்கம் வந்து கண்டிப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலதான் இருக்கும். ஏன்னா சூர்யா சாருக்கு கரெக்டா புரிந்தன படம். ஃபைனலி நம்ம சுதா கொங்காரா மேம். சூரரை போட்டு படம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆக்டருக்கு வந்து தேசிய விருது வாங்கி கொடுத்த மறக்க முடியாத ஒரு கொலாபரேஷன்னா கண்டிப்பாக வந்து கொலாபரேஷன் தான். அண்ட் இது மாதிரி வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து சூர்யா சார் வாழ்க்கையிலேயும் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கமன் பாயிண்ட் என்னன்னா, டேரக்டரோட விஷனும் சூர்யா சாரோட டெடிக்கேஷனும் இந்த ரெண்டும் சேர்ந்தா கண்டிப்பாக சினிமாவில் ஒரு பிளாக் பஸ்டர் கிரியேட் பண்ண பல ஸ்டோரிஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்களை பேசலாம். அதுக்கு முன்னாடி சூர்யா சாரை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு கேட்க போகிறோம். பாட்டு கேட்டுட்டு ஒரு குட்டியாக பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். இது ஃபில்டர் காஃபி ஆன்லி ஒன் ரேடியோ சுனோ. நான் உங்கள் ஆர்ஜே யஷோ. கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்

0: வெல்கம் பேக் த ஷோ மை டியர் மக்களே. ஒரு பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபி ஷோல நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். ஆன்லி ஒன் ரேடியோ சுனோ. இன்னைக்கு ஷோல வந்து ஆக்டர் சூர்யா சாரை பத்தி பேசிட்டு இருக்கோம். சூர்யா சாரோட சினிமா ஜேர்னி, அந்த ஜேர்னில வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த நிறைய இயக்குநர்களை பத்தி பேசணும். சூர்யா சார் மூவினாலே அந்த மூவில இருக்க ஓபனிங் சாங்ல இருந்து எண்ட்ல இருக்க சாங் வரைக்கும் எல்லா பாட்டுமே பயங்கரமான ஹிட்டா இருக்கும். அதுலயும் எப்ப கேட்டாலுமே வந்து இந்த பாட்டுலாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. உதாரணத்துக்கு வெளி மூடி யோசித்தாள், அதே மாதிரி முன்தினம் பார்த்தேனே,
1: பார்த்ததும் தோற்றேனே,
0: இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். அதுலயும் யாரு மியூசிக் போட்டாலும் ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, ஜி வி பிரகாஷ்குமார், தேவி ஸ்ரீ பிரசாத், யாரு மியூசிக் பண்ணாலும் சூர்யா சார் ஸ்கிரீன்ல வந்தாலும் இந்த பாட்டு வந்து பயங்கரமா ஹிட் ஆயிரும். மார்னிங் ஜிம்முக்கு போனாலும், கார்ல லாங் டிரைவ் போனாலும், லவ் ப்ரப்போஸ் பண்ணாலும், ப்ரப்போஸ் பண்ணி லவ் பிரேக்அப் ஆகி ஃபீல் பண்ணும் போதும் கண்டிப்பா அந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லயுமே சூர்யா சார் பாட்டு நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும். இதுதான் சூர்யா சாரோட படங்கள்ல இருக்க பியூட்டி. படத்துல சீன் முடிஞ்சாலும் ஒவ்வொரு பாட்டுமே வந்து காலம் கடந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த லிஸ்ட்ல இப்போ ரெண்டு பாட்டு பேக் டு பேக் கேட்க போறோம். சூர்யா செலிப்ரேஷன் கண்டினியூ ஆகட்டும். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் யுவர் ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூடாது.

ஃபில்டர் காஃபி, வெல்கம் பேக், வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஃபில்டர் காஃபி, பேக் டு பேக் ரெண்டு சூர்யா சார் சாங்ஸ் கேட்டு உள்ள வந்திருக்கீங்க. சூர்யா அப்படின்றது வந்து ஒரு ஆக்டரை தாண்டி த ஹீரோ பியாண்ட் த ஸ்க்ரீன். சில ஆக்டர்ஸ் மட்டும்தான் ஸ்க்ரீனில் ஹீரோவாக இருப்பாங்க, ஆனால் சில பேர் வந்து ஸ்க்ரீனுக்கு வெளியவும் ரியல் லைஃப்லேயுமே ஹீரோவாக இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக சூர்யா சார் இருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட அகரம் ஃபவுண்டேஷன். தமிழ்நாட்டில் கஷ்டப்படுற பல மாணவர்களுக்கு நிறைய கல்வி உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றது வந்து ஒரு புக் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, ஒரு லைஃபே மாத்துறது. இந்த மாதிரி வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கு படிக்க முடியாம இருந்த பல மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப், கைடன்ஸ், மோட்டிவேஷன், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எவ்வளவு பேரோட கனவுகளுக்கு வெற்றி வழி காட்டிய ஒரு அமைப்பு தான் இந்த அகரம் ஃபவுண்டேஷன். தமிழ்நாட்டில் மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் சுமார் 8000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு உயர்கல்வி வாய்ப்பு வழங்கியிருக்காங்களாம். அதனால தான் சூர்யா சார் அவரோட பர்த்டே வரும்போது கூட ரசிகர்கள்ட்ட வந்து யாரும் எனக்கு கேக் கட் பண்ணாதீங்க, முடிஞ்சா யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு மரம் நடுங்கன்ற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாரு. இது வந்து ஒரு செலிபிரிட்டி மெசேஜ் மட்டும் இல்லைங்க, இது வந்து பொறுப்புள்ள மனிதனோட ஒரு வாழ்த்துன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸுமே அதை கடைபிடிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாராலையுமே பெருசா பண்ண முடியாது, ஆனா ஒரு ஸ்கூல் நோட் புக் வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபீஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து நிறைய உதவிகள் பண்ணலாம். உதவி பண்றதுக்கு காசு பணத்தை தாண்டி நல்ல மனசு இருக்கணும், அதான் சூர்யா சார். அண்ட் அவங்க ஃபேன்ஸுமே அதை ஃபாலோ பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சூர்யா சார் சினிமாவை தாண்டி ரியல் லைஃப்லயுமே ரசிக்க வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். சூர்யா சார் செலிப்ரேஷன் கன்டினியூ பண்ற மாதிரி ரெண்டு பாட்டு கேட்க போறோம். கீப் லிஸ்னிங். இது ஃபில்டர் காஃபி வித் யுவர் ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ. சுனோ கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: Radio Suno, 91.7 FM.
1: Qatar's favorite radio station.
2: Enjoy the golden days with Kalyan Jewelers. Enjoy 0% making charges on selected ornaments. Visit Kalyan Jewelers today to grab this limited period offer. Conditions apply.
3: എന്തെങ്കിലും പ്രശ്നം ഉണ്ടായിട്ട് മാത്രം സർവീസിന് പോകുന്നവരാണോ നിങ്ങൾ?
4: അതൊക്കെ പഴയ കഥ. കാറിനും വേണം കൃത്യമായ എക്സ്പേർട്ട് കെയർ. അതും 150-ലധികം വർഷങ്ങളുടെ ട്രസ്റ്റഡ് സർവീസ് നൽകുന്ന ഒറിജിനൽ മോട്ടർ ഓയിൽ ബ്രാൻഡായ വാൽവലിൻ.
3: സൽവാ റോഡിലെ വാൽവലിൻ AMTC പ്രീമിയം ക്വിക് സർവീസിലേക്ക് എത്തൂ. ഓരോ സർവീസും എക്സ്പേർട്സ് മാത്രമായിരിക്കും കൈകാര്യം ചെയ്യുക. ഒപ്പം ജെനുവിൻ വാൽവലിൻ പ്രൊഡക്ട്സ് ആൻഡ് പ്രീമിയം ഫിൽറ്റേഴ്സ്. കൂടാതെ നിങ്ങളുടെ വാഹനത്തിന്റെ സർവീസ് ഡീറ്റെയിൽസ് എല്ലാം ഡിജിറ്റൽ കാർ പാസ്പോർട്ട് വഴി കൃത്യമായി മനസ്സിലാക്കാം. ഇന്ന് തന്നെ വിസിറ്റ് ചെയ്യൂ വാൽവലിൻ AMTC പ്രീമിയം ക്വിക് സർവീസ് സൽവാ റോഡ്. കോൾ 7765954.
5: ചില സുഗന്ധങ്ങൾ പരിചയപ്പെടുത്തേണ്ടതില്ല, അവ നിങ്ങളെ തന്നെ പരിചയപ്പെടുത്തും.
6: എസ്സെൻസിന്റെ സ്പൈസ്ഡും എൻഹാൻസും ഒന്നിച്ച് ലെയർ ചെയ്ത് നോക്കൂ. ഒരു പെർഫെക്റ്റ് സിഗ്നേച്ചർ സ്മെൽ. പാഷൻ അറബ് ഉൾപ്പെടെ 13 വേറിട്ട സുഗന്ധങ്ങളുമായി എസ്സെൻസ്
5: അപ്പോസിദ്ര ആൻഡ് ബൾവ വില്ലേജ്. ഒപ്പം കൂടുതൽ ബ്രാഞ്ചുകൾ ഉടൻ ഖത്തറിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിലേക്ക് എത്തുന്നു. കോൾ 5500498.
7: ഒരു സൈക്കോളജിക്കൽ ത്രില്ലറുമായി കുഞ്ചാക്കോ ബോബന്റെ ഉന്മാദം.
8: നമ്മുടെ ജീവിതം മാറാൻ പോവാ. ഞാൻ കള്ളം പറഞ്ഞൊന്നുമല്ല. നീ നോക്കിയേ.
7: ഒളിഞ്ഞിരിക്കുന്ന നിഗൂഢതകളുടെ ചുരുളഴിക്കാൻ ഷാഹി കബീറിന്റെ എഴുത്തിൽ കിരൺ ദാസ് സംവിധാനം ചെയ്യുന്ന ചാക്കോച്ചൻ, ലിജോമോൾ ജോസ്, സിദ്ദീഖ്, കൃഷ്ണപ്രഭ, സുധീഷ്, വിവേക് നായർ തുടങ്ങി വമ്പൻ താരനിര.
8: ഫയലിംഗ് എടുത്തോളൂ ഒന്നേ. ഞാൻ നോക്കട്ടെ തൊട്ടാ എന്ത് സംഭവിക്കുന്നു. ആ ഫയല് തൊട്ട എന്ത് സംഭവിക്കുന്നു നീ പറഞ്ഞു.
7: സൈക്കോളജിക്കൽ ത്രില്ലർ മൂവി ഉന്മാദം തിയേറ്ററുകളിൽ വിജയകരമായ പ്രദർശനം തുടരുന്നു.
1: ഡിസ്ട്രിബ്യൂട്ടഡ് ബൈ ഫാർസ് ഫിലിം.
9: Welcome back to the show, my dear makale. You're listening Radio Suno. Now RJ Yashow talk pannitirukken. இன்னைக்கு ஷோல வந்து ஆக்டர் சூர்யா சார் பத்தி பாட்டும் ஃபேக்டுமா உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்க பல விஷயங்களை பேசிட்டே இருக்கோம். முக்கியமா சூர்யா சாரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு படத்துலயுமே ஆடியன்ஸுக்கு புதுசா ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாரு. ஒவ்வொரு படத்துலயும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நம்ம மனசுல நிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருப்பார் இல்லையா, அதான் சூர்யா சார். இப்போ நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றது அவரோட அடுத்த படம் என்ன. அப்கமிங் லைன் அப்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கருப்பு திரைப்படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறமா அடுத்து என்னென்ன படம் பண்ண போறாருன்னு நம்ம ஷோலையுமே நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இல்லையா. பட் இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் அலசி ஆராய்ஞ்சு பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். மொத்தமா 3 திரைப்படங்கள் அடுத்து லைன் அப்ல காத்துட்டு இருக்கு. முதலாவது படம் விஸ்வநாதன் சன்ஸ். இந்த படம் பாத்தீங்கன்னா டைரக்டர் வெங்கி அட்லூரியோட ஃபேமிலி என்டர்டெய்னர், எமோஷன்ஸ், ஹியூமர், ஃபேமிலி பாண்டிங் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபீல் குட் மூவியா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஆகஸ்ட் மாதம் 14th ரிலீஸ் பண்றதுக்கு தயாரா இருக்குன்ற மாதிரி இப்ப மூவி டீம் வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்த சூர்யா சார் லைன் அப்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா ஒரு செம்ம அப்டேட் காத்துட்டு இருக்கு. எஸ், ஜெய் பீம் சக்சஸ் காம்பினேஷன் மறுபடியும் ஒன்று சேர போறாங்க. டைரக்டர் TJ ஞானவேலோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் சூர்யா சார் தான் ஹீரோ. கதை எப்படி இருக்குன்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இப்போ ஆடியன்ஸ் பத்தியில வந்து ஆல்ரெடி பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து இதை பத்தின அப்டேட் வந்தா கண்டிப்பா நம்ம ஷோல ஷேர் பண்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. சூர்யா சார் காலிவுட்ல ஒரு சேஃப் கேம் ஆடுற ஆக்டரா இல்லாம ஒவ்வொரு படத்தையுமே ஒரு டிஃப்ரெண்டான ஜெனர்ல ஒவ்வொரு கேரக்டரையுமே ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் டிஃப்ரெண்டான ஒரு சேலஞ்சோட அணுகிற ஒரு ஆக்டரா இருக்காரு. இதனாலதான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் ஆன உடனே சோசியல் மீடியா ஃபுல்லா கவுண்ட் டவுனும் ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தடுத்து 3 திரைப்படங்கள் பிக் ப்ராஜெக்ட் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கு. இதே எக்ஸைட்மெண்ட்டோட அடுத்தடுத்து 2 சாங்ஸ் கேட்க போறோம். சூர்யா சார் செலிப்ரேட் பண்ற மாதிரி செலிப்ரேஷன் வந்து கண்டிப்பா போகுது. தொடர்ந்து கேளுங்க, ஸ்டே டியூன்ட். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க RJ யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ரேடியோ சுனோ. நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஷோல வந்து ஆக்டர் சூர்யா தான் நமக்கு வந்து கற்பனையே கூட வரும் ஐயான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஃபுல்லா சூர்யான அவரை பத்தி நிறைய விஷயங்களை, அவருக்கே தெரியாத விஷயங்களை கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். உங்கள் சூர்யா உங்கள் கதை, அதாவது சினிமாவில் ஒரு ஆக்டர் சக்ஸஸ் ஆகிறது வந்து வெறும் இந்த கலெக்ஷன்ஸ்லையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் இல்லைங்க. அவரோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி காலம் கடந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மெமரியாக கிரியேட் பண்ணுற அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரியல் சக்ஸஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம காலேஜ் படிக்கும்போது சின்ன வயசில் காலேஜ் டேஸில் ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு டெடிக்கேட் பண்ண ஒரு பாட்டு இருந்திருக்கும். அதே மாதிரி லேட் நைட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஜேர்னியில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்ட ஒரு மெலடி பாட்டு இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபேமிலி கூட தியேட்டரில் போய் படம் பார்த்து சிரித்து அழுது பார்த்த மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பல மெமரிஸ் வந்து வாழ்க்கையில் இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா மெமரிஸ்லயும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சூர்யா சார் கண்டிப்பா இருப்பாரு. ரீசெண்டா என் ஃப்ரெண்டு கால் பண்ணி, மச்சான் அந்த சூரரை போட்டு படம் பார்த்தேன், படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையில் ஏதாச்சும் பண்ணணும், சாதிக்கணும், கான்பிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகுதுன்ற மாதிரி சொன்னா, கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் பட் சினிமாக்கு அந்த பவர் இருக்குங்க. ஒரு சினிமா நம்ம வாழ்க்கையை மாத்துமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சினிமா வந்து நம்ம லைஃபை மாத்தாது, ஆனா ஒரு திரைப்படத்தை பார்க்கும் போது அந்த சினிமா வந்து நம்ம மைண்ட் செட்டை மாத்தும். உங்க லைஃப்லயுமே ஏதோ ஒரு சினிமா வந்து கண்டிப்பா லைஃப்ல வந்து ஏதோ ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சினிமா பாக்குறதுக்கு ஒரு அனுபவமா இருந்தாலும் சினிமாவை வந்து வாழ்க்கையோட கனெக்ட் பண்றதுதான் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன்ஸ். இந்த மாதிரி பல அனுபவங்கள் சினிமால இருக்கு. இப்படி சினிமா பத்தி பேசிக்கிட்டே போலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு சுட சுட வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு குட்டியா பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு.

The show, my dear makale, you're listening Radio Sunom. இது filter coffee, ஒரு பக்கா தமிழ் காலிவுட் filter coffee. நான் உங்க RJ யஷோட் டாக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஷோல வந்து ஆக்டர் சூர்யாவோட ஸ்பெஷல் ஷோவா இருந்தாலும் கொஞ்சம் காலிவுட் பக்கமும் எட்டி பார்த்துட்டு வரலாம். நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. காலிவுட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் அப்டேட்டா, நம்ம தனுஷ் அவர்களோட மோஸ்ட் அவாய்டட் ஓம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அலாக்கா லூவா ரிலீஸ் ஆயிருக்கு. தனுஷ் அவர்களோட பர்த்டே ஸ்பெஷலா அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா இதான் ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு. இந்த பாட்டுல ஹைலைட்டே நம்ம தனுஷ் அவர்களோட டான்ஸ் தாங்க. ஓஜி இஸ் பெக்ன்ற மாதிரி தனுஷ் சார் கலக்கிட்டு இருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி ரிப்பீட் மூட்ல இந்த பாட்டை கேட்டுட்டே இருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஓம் மூவி வந்து அமரன் மூவி டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அமரன் மூவிக்காக. அவரோட டைரக்ஷன்ல தனுஷ், தனுஷோட சேர்ந்து சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, நம்ம லெஜெண்டரி ஆக்டர் மம்முட்டி சாரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு நம்ம ஜென்சியோட ஃபேவரட் சாய் அபியங்கர். அண்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 16th ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி இப்ப மூவி டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படம் எப்படி இருக்குன்ற மாதிரி நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். அண்ட் தனுஷை பொறுத்த வரைக்கும் படத்தை விட அந்த படத்துல இருக்க ஆல்பம் தான் பயங்கரமா ஹிட் ஆகும் படத்துக்கு முன்னாடியே. சோ இந்த 3, ராயன், திருச்சிற்றம்பலம், வேலையில பட்டதாரி இந்த மாதிரி வந்து ஹிட்டான ஆல்பம்ஸ்ல இந்த ஓம் மூவியோட ஆல்பமும் ஹிட் ஆகுமான்னு பொறுத்து வந்து பாக்கலாம். அப்படி அந்த அலாக்கா லூவா பாட்டுல என்னதான் இருக்குன்னு நம்ம ஷோலையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். Keep listening, இது filter coffee. நான் உங்க RJ Yashu, only on Radio Suno. கேட்டு கேட்டு குட்டு கூடா.

உங்களுக்கே தெரியும் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகி ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிருக்க படம் தான் விஸ்வநாதன் சன்ஸ். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 14 ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இந்த படத்தை பத்தி ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல படத்தோட டைரக்டர் வெங்கி அட்லூர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வயலன்ஸ் நிறைஞ்ச படங்களுக்கு நடுவுல இது ரொம்ப ரொம்ப ஜென்டிலான ஃபேமிலி எமோஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு படமா இருக்குமா, ஆடியன்ஸ் படத்தை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கன்ற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல வந்து சூர்யா சாரோட சேர்ந்து மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவிநானு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்களாம். இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ்குமார். ஸோ படம் மாதிரியே இந்த பாடல்களும் ரொம்ப எமோஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 14 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு படம் தேனீங்கன்னா நீங்க வந்து இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். இப்போ அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்க போறோம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துல இருந்து ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்ல ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷு, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

வெல்கம் பேக், வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. ஜஸ்ட் லைக் தட், இதே மாதிரி தான் அந்த பியூட்டிஃபுல் ஈவினிங்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். உலகம் முழுவதும் ரேடியோ ஷோ கேட்டுட்டு இருக்க அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து சாதாரணமான ஒரு ஷோவாக இல்லாமல் ஒரு ஹீரோ பற்றி மட்டும் பேசாமல் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஒரு ஆக்டர், ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா புகழுக்கும் ஒரே பெயர் தான் சூர்யா. சூர்யாவோட ஸ்பெஷல் ஷோவாக தான் அந்த ஷோ இருந்திருக்கு. நேருக்கு நேர் மூவியில் ஆரம்பித்த பயணம், சூரரை போட்டு படத்தில் நேஷனல் அவார்ட் வாங்கின வரைக்கும், அதை தாண்டி அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா ஆயிரக்கணக்கான கனவுகளுக்கு வெளிச்சம் கொடுத்த ஒரு நல்ல மனசுன்னு சொல்லிக்கிட்டே போலாம். அதனாலதான் சூர்யா சார் சினிமால மட்டும் இல்லாம மக்களோட மனசுலயும் ஒரு தனி இடம் பிடிச்சிருக்காரு நினைக்கிறேன். சோ மக்களே, லைஃப்ல யாரையுமே காப்பி பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த ஹார்ட் வர்க், டிசிப்ளின், கைண்ட்னஸ் இந்த மூணையும் கண்டிப்பா சூர்யா சார் கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் ஒரு நல்ல மனிதரா வாழ முடியும். இந்த ஈவினிங் டைம்ல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி அடுத்த வீக்கெண்ட், அடுத்த வாரம் இதே நேரம், இதே ரேடியோ சுனோல, இதே ஃபில்டர் காஃபில இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக், செம்ம என்டர்டெயின்மெண்டா, லேட்டஸ்டான காலிவுட் அப்டேட்டையும் கலந்து சூப்பர் ஹிட் சாங்ஸும் நான் வந்து கொண்டு வர போறேன். சோ அன்டில் தென், சிரிச்சிட்டே இருங்க, மியூசிக் என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்க ஆர்ஜே யஷோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேடியோ சுனோ. குட் நைட், டேக் கேர், பை பை, சேஃபா இருங்க.

0: வணக்கம், திஸ் இஸ் விஷால்.
1: யூ ஆர் லிஸ்னிங் டு
0: ரேடியோ சுனோ 91.7.
1: சென்னை பீட்ஸ்,
2: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர். இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?